ஓகே, இது நமக்கு டிராமா கொக்கோசனியாங் தரோனோன டிராமா நி மோஸ் லோரித்த பவன தூக்கு ஸ்னோரேஸ் நீடலி மினுத்து வாங் லோரித்த பாத்தே நீ ய ஒயின்சா இத்த ஹோத்து ய ரெஸ்பான்சபிலிட்டாரி ஒயின் ஹீரா ய ஹலோ ரிலேசான் செக்ஸுவால் நிலாரிய எபே பா கொலைகள் ஹீரக் நெபே மக்க கோரி டிடாங் கம்பானிய ஹெல இஹா டேர் மானக்கிடனே டேர் டியக்டட் பை த போசிரா I sintonize diak de pira de rak mane ki dare na mos baser ne be maka halau ser ne atividad di bung atividad de be tebot sira hoto mata moris ne nai ba lorong ohing ni ne am ya bal ne be maka gore de daun busy hala hanu dia ni ne ngun sa pronto na kala e balo anan kona hala ne be bom prepare sound eight ba kolega sir sel i tir mai ngun sa aura mata musika kai tebot sira ma request Aura na fati hang to boss contact no most mensage and balora no hini niya. Bala contact mai numero makanesa hitu hitu lima hat lima rua hat siya. No hitu lima lima rua ida ni tolo tolo. Okay, tiro mai tabaro na tang musika iha ni. Musika usi One Direction niya honi titlo Story of My Life.